0: வரை நுமி என ஹட
1: ஆரங்கி ஜோதி
0: இரதா ராத்ரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய சத்யாக லக்கட.

0: லகாண்ட ரேடியோ ITN ஸ்ரீலங்காவின் பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் விதின் ஹதுன்வா தின ரைனோ பிரிமியர் ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணை சகித ரூஃபிங் ஷீட் ரைனோ ரூஃபிங் விதின் ஹதுன்வா தின ரைனோ பிரிமியர் ரூஃபிங் ஷீட் வெடிவிஸ்தர சந்தா தாதுனை அனுகாய அமதன மோட்டார் சைக்கிள் லோவே பிரலி காரியா டிவிஎஸ் லங்காவின் நவீன தாக்ஷணினா இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்க சைத மோட்டார் சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனினு நெதிவ பட்ஜெட் டிக்கெட் செட் வின கமனட்ட வெடட்ட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார் சைக்கிளைய பெதலம பதன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார் சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டார் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
1: දශක හතක ජනතා විශ්වාසය සහ ප්‍රසාදය දිනාගත් ක්‍රිමිරාජ ආයුර්වේද ඖෂධ වෙතින් ක්‍රිමිරාජ කරල් කුලී බඩේ අමාරු සහ ලදරු පණු රෝග සඳහා ක්ෂණික සුවයට ක්‍රිමිරාජ කරල් කුලී ISO GMP තත්ත්ව සහතිකලත් ක්‍රිමිරාජ නිෂ්පාදන කාගිල් ස්ලාෆ් ඇතුළු දිවයින පුරා සියලුම දේශීය ඖෂධ වෙළඳසැල් සහ ඔබට ළඟම වෙළඳසැලෙන්
2: කෘෂි ක්ෂේත්‍රයේ නව පණක් ලබා තිබෙන කසාගල ප්ලාන්ටේෂන් මගින් අරඹා ඇති ප්‍රධාන ව්‍යාපෘති අතර ඔබට සමීප කසාගල ග්‍රීන් සුපර් මාකට් ජාලය. ඊට අඩු මිලකන යටතේ ඔබේ පසුබිමට සහනයක්ද මාසිකට රුපියල් 25,000ක් දක්වා මිලදී ගැනීම සඳහා ණය සහනයක්ද හඳුන්වා දුන් එකම සුපර් මාකට් ජාලයයි. සත්‍යයක ලක්හඬ

0: ராத்திரி நொமியன ஹட
1: ஆத்திரங்கி ஜோடி
0: இரிதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியா.

அப்பி மங்கல்ல காலிட்ட விஸ்கி போதலிட்ட காசி புதாலை கேவே ஒய ஜோச மறையல்ல பேதுரு ஜூதா சப்பெல் இந்த தமை நானே மெஹே லோகு வெந்த கத்த ரோமே உந்தலட்ட ஜே